கோல்கா ரேடியோ கோல்கா ரேடியோ சைன்யா சமுதாயமா பிலாயன் பாடி ஆன் ஏர் ஆப்மா அனி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மா பன்ஹோஸ் ப்ளே பிஎஃப்பிஎஸ் யூ பிஎஃப்பிஎஸ் கோல்கா ரேடியோ ஹோ